எதுமான் தத்தியம் விளைத்தாத்திர அஸ்கமா போஸ்ல எது மிங்களை குறுற்றே ரகுயும் பெலேலா ஈஸ்வஷ்குயும் ஐப்பெலேன் தொக்சத்தொல்மவோ இத்தாம் பியோஸ்துங்குலேன் அத்தமா இம்பெலேலா இஜினேத்தை உள்ளோ ரைக்கே உள்ளாவாத்தோமும் ஜோய் ஐலாக அவுயாங்கி ஜினேத் வா தவுயா ஜினேத்தே கும்பை சாய் வா ஆயா சா ஆயா ஐ சிச்சின் சான்சே தொக்சத்தொல் Hallelujah. So swan lapsaya lavangala nua mataguga impela maboko. Tabai kare fambisa so so so. Nungo nungo lule moyeni sne. Aga Jesa FM uthelova moyeni. Aga Vision FM uthelova ko aga YouTube. Ungayo ya fulela kumbesha nungo kuru ule uingisele. Kwa lani veta iya straight tabai kare ii wana life. Wahumeleri sivako ona itita hilo angatamala na tatan Robert Mahore kusuka aga Vision FM ewa belen mawako banda bo munu wakusungu la wamchapsike kasukura na mochonga ba mana lega ma DJ Mfundis ene tita suke kotekile solo kunugula munu ewe kutlangarisim Dita. Okay. Aina ga number 2 Maponyan. Man Agnes Baloy. Sulmaka. Mungwon in Sul. Melaima. Kwe na ita kupiwa kwa. Menta imbele liwa alpa mea umase so. Mela atumai bina. Batata bataima lawa solumaka. Maramone elna lewsinga tuwana na solu. Solumaka takuka. Nyikamsu wana butsole. San boy msengwa cha uke. Ntsamane la te preka ga Jesu ara ne preka la baba la ndela ke. Ebe ba la bala go ruketela moye. Ebe sen ba tswela go ha ile ga Jesu. O pala ndena ke re go go ye so so so. Go kwan paradise dai so kuna. Tsa ka no ba bona. Ene preka kwa ingo so pa go re go ngwe ba Jesu ara mle go endle ka story. Menisuka aka land of blood semle go itekeleng ka te phate tengwana yo go itete phate ta go nga kwa itlele sokura go se ne sa mse te phate ta go yo kwa tete te sokuli hina te phate swiya swiya se no minga itolovele hey yipuka hi shoto man logan roxwan atatuyi matrefa anta ulabula so tala e mak trev e mak trev e tatata e chinela lo go e ta go e